0: பிடிக்கா பிடிக்கா பவுடுக்கானா
1: ஜாக்கஞ்சில் went up the hill, Jack and Jill went up the hill inside.